0: அப்பா.
1: நதினாலே ஓர் தால் தலையா சூக் கயே ஜல் ஜீலோ கே நஹீ திகாயி படதே ஹே அப் லம்பி கதாரே பேடோ கி உமர் கட்டி ஹே துஷ்வாரி ஹே மஜா நஹீ அப் ஜீனே மே. குச்ச தேர் பவன் தும் ஓர் சலோ ஹம் பீக் கே ஹே பசீனே மே. பட்க ரஹே ஹே சரிந்த பரிந்த அப் சுத் ஜல் கி இச்சா மே. மானவ் குத் ஹி ஜூஜ் ரஹா ஹே அப் பர்யாவரண பரீச்சா மே. மானவ் ஹி மானவ் கா துஷ்மன் சாப் நே டஸ்னா
0: சோட் தியா. ஆஹா, க்யா பாத் ஹே பாய், பஹுத் அச்சா வியங்க.
1: கான் பான் அப் சுத் நஹி ஜஹர் குலே ஹே ஜீவன் மே. குச்ச தேர் பவன் தும்
0: ஓர் சலோ
1: ஓர் சலோ.
0: பஹுத் படியா.
1: ஓர் எக் தூஜே கோ லோக் நோச் ரஹே ஹே சகே ஆபஸ் மே துஷ்மன் ஹே.
0: ஆஜ் கா த்ருஷ்ய ஹி ஹே.
1: கோர் மிலாவட் கான் பான் மே ஊச்சி உடான் கே சப்னே ஹே.
0: பாபா,
1: கிஸ்கி கிஸ்கி பாத் கரே ஹம் கிஸ்கோ மானே தோஷி. ஆஸ் தீன் கே சாப் பனே ஹே சப் ஜஹரீலே சப் அப்னே ஹே. ஓர் இஸ் பங்க்தி பர் தியான் தீஜியேகா. தித்லியாம் பி தோ அப் டர்தி ஹே.
0: தித்லியாம்
1: தித்லியாம் பி தோ அப் டர்தி ஹே அரே ஃபூலோ கே ரஸ் பீனே மே.
0: வா வா வா, க்யா கஹனே.
1: குச்ச தேர் பவன் தும் ஓர் சலோ ஹம் பீக் கே ஹே பசீனே மே. ஓர் இஸ்கா ஆகிரி ஷேர். பர்யாவரண ஹம் சுத் கரே ஆவோ ஹம் சப் சங்கல்பித் ஹோம்.
0: வா வா, அச்சா சங்கல்ப.
1: ஜீவ் ஜந்து ஓர் மானோ பி ஜியே ஓர் பிரஃபுல்லித் ஹோம்.
0: வா வா வா வா.
1: பரோபகார கீ பாத் கரே ஹம் பத்ரஸ் கீ இஸ் மஹஃபில் மே. சபக்கோ சுனாயே அப்னி பாத்தே சபக்கே சுனே ஆனந்தித் ஹோம்.
0: வா வா வா வா வா வா.
1: ஓர் ஸ்வர்க் சே சுந்தர் தேஸ் ஹோ அப்னா.
0: ஸ்வர்க் சே சுந்தர்.
1: ஸ்வர்க் சே சுந்தர் தேஸ் ஹோ அப்னா மஜா ஹோ கானே பீனே மே.
0: க்யா காஃபியா பாய். வா.
1: குச்ச தேர் பவன் தும்.